0: zu gen ju nan shu ken le su chok dong ngap ge sib ju si gu sim ba ti tu chung bu le ga che ga tan ju mi ji sa dun par yu ba ta kyun dom je ju ngui gor ti ngap ju ngue chu cha ge chu je be ni xi po be le su kin chang ki mi rin ki ku bu yang tu qi ni ta gong gen sung ki ni ba dun bie kang li to gi bu ji ni tu ha su chung ki ki chen li ke de ta se ji che be xun lu chung ki den du ge mi ba ni wa ta ha su chung ki ki xun lu chung xi ju xi ji den du na xu yi bu ji den xu bu cui cuo a ta chen li xie xing yam ji chen ni sa tu ken den chen li ke de ki dem gu ling gi bu ji che gu ti be we mi yu ni xun lu chung ki chen li ke de dong gu xun lu ge ni xun lu chung de tang an cha long yong gu ting gin jun gu ti yin bu ji ni tu nga li su gu ki xun lu chung ki tu mi ji zu chen ni ngwen xi ba wei chen su kang tu ge ti lu chung qi bie lo ge dang le chuo xie bie ya xin jin sa ji ngwen xi ba wo ji chen xu bie che gu bi bu ji chu gu ci lu gu yu jin zai tan nian ba ji xi lu gu ge ji xi yi ri ji le da guo xie ba tan te sung ge gong tan bang er qian bu li ge pu bie sa ji dem gu nian ba ma xie gen re bu ci ge ji ge nian dou le lo chung xu bu ji ni tu ho cha zong xin ge xiang ki cha le to gang cong du ge dun bu tan xing zhou bie lu zai jian cuo ge ni ba guo cu xin xi xiong ki le di zu gu tan mang cuo ti xu qie di 行走别天天天在谈天天行色所真从前年从四个边角批给他从四台阶东角归地当一不是特同行走忙做给吕子也真错推荐东年年迷地吞之给来地准一不是什么林给天地平均生育年代年度学差
1: 那么林给呢体位忙为生育天天呢去这真地给 APP
0: 四楼呢三公节有
1: 三公节有

0: 我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看看你们的这个我的意思你看 Rāsāmūtōnda, Liaoyuantānda, Jilbēt kiamjētī, Cundēg lēgjē yōmāshī.
1: Yēchēdā yāwūshdū. Nīmēgō nēdī, gōdā xēdō cīshitāmdāgā. Tōwā jīlā ngālē māngālēyā yōrdā.
0: Jī, tī gyūrīngu kyūgumāshība. Tī cundēg lēg mēnbā. Rālā ngō xīmbā māngu yūcā, lēgjī cērō chīdā ngō.
1: Bābā. Shedu tu lelam yo ri. Nyemi mungu ngoshi gyu ne, anju gyu mchi soza, pen kar tog ri.
0: Ji.
1: Nga miang gagi, yuan zhani mak ri.
0: Tanda tunda gara zhubi ne, zhawar dien gu mendu gui a. Gabri zhawar zu dobi na, rang anju gyu mchi ne, tunda zhub tog ri, di rangge ma xin bada mian ba.
1: Nga zhawar zu tog mendu.
0: Ngamzha xiao ma shi, ngamzha xiao ma shi. Tunda ngamzha xin ne zhub tog ma shi ba. Nye rangge, zhungbu lege tola samshi jida sikyu, dintre chen yong duwe. Di nga chun da me zang xepsi, pen kyun tog min du.
1: Baba. Lek tsè yà tùn dà dì, nye bè tì kè lèng tù mì dù. Yì nè nye, nò wà dàn chò, yòng dù gè.
0: Yòng à. Nye, ngàn zùi mèn zù guàng jì yì wàng lạ lạ. Zù lì gèng zì nàn dà xù bì yì. Nye wà lì zì jì, liao yàn lè gà zùng nì gù yì nà xì bì yì. Sà wà jì gì zì xì nè, tàn tù lèng jì yì mì dù. Nye, lè dà jì yù mè dà xì gà jì.